தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருக்கிறது தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருக்கிறது தத்தரி ததல தஜனு ததலு தத்துமி ததுமி தச்சனு தத்த சரித தனத தனுத